வைத்தியடாய் குயான அரக்கார்கள் கிட்டத்தான் பாருங்க, நாங்கள் செஞ்சோமோ அப்புறங்க சொல்லி எங்கள் குரகுல டைம் சொன்னார் பாருங்க. தென் உங்கள் என்ன முருகல் உங்கள் தென் உங்கள் பிரேம் மினிஸ்டர் அண்டமாய் ஹாஜி நான் சுரு நான் சொன்னாங்கன்ட்டு உங்ககிட்ட யூதராண்டு மிக ஹாஸ்ங்க கொள்ளுங்க டையா எம்கு டயத்துலாக நான் டையா இதுலாக நடத்த முங்குங்க டையா நான் ஐங்கன்னு சொல்லாமங்க சொங்க டை நான் கல் தீங்க கே கடா யோ இங்கு டை மிக ஜாமேந்திரனியா கலக்கு கயாஜா எங்ககிட்ட கைகையா தடவா மன்னாங்க கே கடா ஏஜி யோரோ டையா கம்னரம் ஹல்லமா கிம் கிம் ரோ இமன் ஹல்லா அலிகாடியோ இச்சனோ ஹல்லா கமன்கிங்க தலகமா இமன்மா டைனோ சொல்லிக்கலுகா ஆவுண்டு டையா ப்ரொவின்ஸ் மிண்டசிங்க டையா தலக நாள் கவட்டே ஹல்ல டாடியோ இச்சுபு இச்சுகுனிய கிர டை கிம் கிம் ரோ டையா யமாய் கிர இச்சுகுனிய கிர டிங்க கிர கடாங்க ஹல்லா டைனா கெலஹனே நியோ ஹலாய் கிர டை யானியாக கிர டை தலக மன்ன அங்க ஜுருகுடோ டையா ஆச்சு பலா யோ இங்க டை டிங்க யாஜே யகா மன்னன் கிர டை யா ndo சோ அரஃப் கிர ngan டை டி ஹலேனியா குங்க ஹலாய் ஹலாய் கிரேச்சகினியா உண்டு கவலிங்கானியோரு லோகு டையா உண்டு டையா சோமனங்கரங்க செப்பலியோ வீஸ் பிரிமியர் மினிஸ்டரியோ டைடான்கோ லுங்கு அக்குலகா லுங்கு டானுங்க அக்குல நாயிமுங்க பிரிமியர் மினிஸ்டர் லுங்கி சேனல் லிமான் மஹம்மதியோ யோ லுங்கு டையா மினிஸ்டருங்க டைதான்முங்க அக்குலாங்கிற குருங்கு ஹக்கமாங்கி சேனக மினிஸ்டர் டிட்டா மினிஸ்டர் ஜெ ஃபினான்ஸ் தாஹிர் ஹமித் இங்கிலே யோ யூரோ டைடான் மங்க அக்குல்ல பிரெசிடா ஹங்க கொமிட்டே கரனுங்க நம்பர் ஊஃபுடுவாங்க டை பலா ஹன்கு அமை டை என்ன ஆஜோங்குங்க டை இமா இமாய் எனக்கிட்ட கல்கலையாக அமை மஜுகுனி ஃபோயர் டையோ டன் மங்க பிரெசிடான் டை கோயோ திரனியா ஜாயங்கு கிட்டே டையா திரன்காயோ யாத்தா டபா மன்னங்கி கிரே கடா கிரேச்சகினே உண்டு கவுலிங்கானியோ லுகு பிரெசிடான் கரன் கொமிட்டே தாயிர் ஹமித் இங்கிலே யோ உண்டு கவுலிங்கானா டை டன் நாச்சாக அச்சோனா டை திலாக மன்னாவுங்க டை நாரு ஹேரங்க கிரே காடா கோ கிரே டை நாரு டுமுடி ஜோங்குங்க டை நொலுங்க டை நா கல்லுங்குங்க கிரே காடா கோ டையா நீ டிவெல் கோ அக்குள் கோயா ஃபுனு லு கோ டையா ஃபுனு மிக ஒரு டைனு ஜுகோ டை கோ டிங்கி கிரே காடா அச்சேடன் முசோ டை நாரு கிரேச்சி செப்பல் நீங்க ரங்க செப்பல் யோ டிங்கிரே இச்சுமு இமா கிரே டயங்கல் ஜோ கிரே டை கம் கேமன் மா அகுரோ டை டி ஹலை நீ அக்குள் நங்கி கிரே காடா யங்கயோ இயன் கிரே டையா டையா திலகம நாயின் ஜூடோ அணி அக்கல் டிய கிரேச்சகினியா உண்டு கவலிங்கார நியோரோ குறைய பிரேமியர் மினிஸ்டர் அல்லாமாய் ஹலினா அச்சனா உண்டு அகடுவு கியோ ஆகியோ இங்கே நாக்கமையோரு அச்சே திலகம நார டோமுரு ஜோ கனா கல் டிங்கு கிடை கடா கம்மியோ ஹரரி கொல்லு டைதரன் முங்க யா கொல்லுங்க அல்லறமாக மிகவும் கொல்லுங்க மிகவும் கொமிட்டேங்க அல்லாமா அமை நா இதெல்லாம் நான் அறுத்து முடிஞ்ச ஒரு ஆச்சு பலாயிருந்தேன் கல்வி கிடை கடை ஆச்சுனோ எங்கே ஆச்சுக்கிறேங்க ரெண்டு கற்காலியாக கிரேச்சோ வீருக்கோ இங்கே கொடுக்கோ கிரேச்சோ சொந்தியோ டையா மிக யாச்சு நேர் கற்கால் கா இமாய் இருக்கம் இவன் ஆடுகிறோ தை டி இங்கே விரு விரிந்து வங்காய் யாமனுக்கா இமாய்கிற டி இங்கே கிடை கடா கொல்லுங்க ஹிலாய் கிடை ஆளுங்க டை ஹிலாகு டையா மிகவும் இங்கே கிடை கடாங்க வீரை விரிந்தாய் அமை நான் ஆச்சுக்கிறாங்க நான் ஜெயினியங்கு கிட்டேயோ கிரேச்சகினியா உண்டு கவுலிங்கானியோரு பிரிமியர் மினிஸ்டர் அல்லாமாய் ஹலினாயா உண்டு கவுலிங்கானையும் லுகுங்கு அக்குல்ல டையா வீஸ் பிரெசிடாங்க கொமிட்டேங்கரன் இங்கே டை நம்பருக்கு ஃபுடோங்க டையா இதெல்லாம் நாங்கிற கம்கு டை இதெல்லாம் நாங்கள் டைதிங்க கிரி கடாங்க நான் கல்வியோ டைடன் முங்க அக்குள்ள நாயும் இங்கே பிரெசிடான் லுங்கிச்சான மஹம்மா சிலே கடா டயோடன்கோ உண்டு கவுலிங்கானு கொரோனாரியா கண்ணாச்சகு அச்சே டிங்க கிரி கடா எங்க அச்சே திறன் மாஹாயிங்க யோலியாமன் ஆயிலடன்ங்கிற டை இதெல்லாம் அமை நாவுகா நாமுகா டையா நானைகா நாகு டை மிக உள்ளுனி சேர் நாஜுகுனி மிக சேர் டிங்க கிடை கதா எங்கே ஹைதரனுமா இவரங்க எம்மளுக்கு இயலாதன் அவன் கவலிங்கானும் ஆச்சோரம் டை ஹல்லா டாடியோ மினிஸ்டருங்க டை நாமருக்கு லோனி காஜோட அருணின் லாஃபி அவுண்டு ஃபுயு டை ஐயோ மினிஸ்டருங்க டை டாமுருகு மிக உட்டானேங்க மினிஸ்டருங்க டை நாமருக்கு மிக உட்டானேங்க நம்ம அண்டருவாரன் நட்சத்திரம் எங்கே யாமாயிர கற்கால் கோ யோ கா டிங்க கிடை கதாங்க டை அவுண்டு இமானுங்க டை நிக்கியோ ஆச்சோனோ யாமாய் யாமாயிர கற்கால் ஆச்சோனோ யாவுடன் குலை ஹெருங்கலா மிக உங்கள் டைனாமுருகு மினிஸ்டர் இங்கே அல்லமா டையா இங்கே நாமருகு லவுனி காஜோட அருணிலாஃபே உண்டு ஃபுயோ டை டவா இங்கே கிடை கடா திறங்க யாவுடன் இங்கே அல்லாமல் உண்டி மனுங்க மிக டவா மினிஸ்டர் இங்கே டைனாமுருகு ஃபுடாங்க டை மிக தனியங்க டை இருக்காருங்க யோகா டை யாவுடன் கொம்போங்க டை திறங்கோ மிக சரிங்க வாலிங்க அமை நாய் நாச்சுக்குறானுங்க இருக்குதோ யோசனோ கடன் குலை யோ இங்கே டை டிங்கு டன்கோ நச்சகா உண்டு கவுனிங்கன்னு லுங்கா குள்ளு டை நாமிங்கு வீச பிரெசிடாங்க கொமிட்டேங்க தனியோ யோ இங்கே டைனு நச்சக உண்டு கவுலிங்கான யோ இங்கே யா கருக்குறான்ங்கிறே இச்சோனோ அவன் கவலிங்கானே அச்சோனா அமைமா அச்சோனோ டையா லுங்கு டையா டிங்கு நோவா கரிங்கா டிங்கு லு நானே சலையா கமனியோ அச்சோனோ கடன்மோ இல்லை தன்மோ திலகமா நாங்க டை கமன் ஹாலுங்க நாகோ டை டிங்கு கிடை கடாங்க டையா கனி காக்குற அமைமா மிக ஒரு துணை நீயா டை அமைமா டை தன்மோ டிங்கு கமானி முருங்கு டை நருகோ ஏய்வா டன்கோ டிங்கு லு பிரெசிடா இங்கே டையா கொமிட்டே கரன் டன்கோ டிங்கு நச்சக வந்து கவலிங்கானு
ego habar agete ngire danio namru lugu president nga faro dom war dum mum ngamna hono ki chan nga president nga assemblée nationale ali ko to chay mi yoday dan won nal ga namlu ga ya chobono ngan dum gete awnde noa chuk awnde muritani chobono yoday ya mi ngi kede kada daraja ngi tay namru lugu president nga faro dom war dum yam hamul gay awnde daya gre lunga ko le president muritani lunga daya ko lunga chana mohammed out echek al gazwani yo day dan munga day yamunde ya wange ya tay dinga dan nga kulanga awunda haga dubu gete akan hiligaru akan tolore ara kerenga wange day wunda fadam ga dan dum hubaram gum yo ngi day ka day yamna ga jab yo ngi ka tarlam naram yo wange day lunga akol kal kal ga dan munga ma bor jamanga day dinki kere ka da kul nga na may nga day nande mi go ko dan gete wo lunga day yan ke gen day far dawlayu dawlaw ro day nan lafya ali gan de jaw nga day dan munga day ne kantal nan naram yi nga wange yan an dara jar nga day diyo yo no ay de nga na re idi ngon da ga gete yo day dan munga akol ga lunga day na may na ka man nangi kere ka dan ne ken mi go ko dan ma day yo day yawna day dan go president yo yego habara gite ngide habar ya dan ya namru gulugu president ya namru go alla man nam hugu ngoy nga day halnga dan go halag nyen hawnde day yo ngi chanaga lugu president ga sendi haj ben gar la me jak yo day churaj la raba ko adiyor na la dan nata ngrim nge day ko lo minister nge day dan mugo nge mi go jamay haria dum roman mi ngrim gi charga dolo no ji Alex Naimbay yo dranki yo ya kal ko angu gete ga jey ga zaraba man nangi kere kada agar man nar ma halama hanga dai dran munga yo kul nga mi go jamay ho kuma nga yo kul ga dai dinge kere kada kul nga dai dran munga jamay do re ga yan yo kim kim ro dan yo dai mi go sen de hajo ya jey angu gete ga itara man nangi kere kada agar man nar ma halama nam ke gni nam ho gungo ho way gere dai enan ni lugu daraja de gere dai ya yenan dinge kere bi gere mi go jamay kiyo ya jangu teor dai jinga dran ya kayo dai ndoso ajar ka kadi ngana ngana ta ga de ngen minister do koy dawna president ko nawna de ga dai dran kiyo ya taraba ka ka da ga amay rengo wali do wali ko yi kalkuru din ki re ka da ngi dai namru ga dama anan ni dai ya ke gani nam hugu ngo koy de lu anan ni lu daraja de hal nge i chubo ani a ju a i chubo a kulle jaw ye ngi dai ding dran kiyo ya kalkoro dran ko ya ka wonde ka wuli ngadan yego habar gete hengre habar dani wa namru lunga ko do munga alla mi ngi kere kada nga alla jubo yi ma yo li jugo ada din kada na gar ndra do ngre kero lunga cha da kulal yo lunga dan munga coordinateran ngi lungi chan nga RGPH yo dai lungi chan a docteur Majigoutou Robert turu dan go ra ya na cha pole mi ngi kere kada nan conference de presse aji talaga ko di oro angran muru ngi chan nan ki deyo na caga wonde kawli ngana a jona mi ngi ko ga halla dran mo ngi ma gidi ma yo juga adat ngi mi yo a jono wan gi ya tur kita ngadan a wonde da ya wonde dai province ngi kede ha gi ga ken yo nga yo a gre karo lo cha dio yo ngi dai ding dan na caga che ya tur go yen kida ngadan da kal kal go gre cha la dai ding mo no ga di kede kada eni ga mi go ye ka a wonde dai resources sociaux a jono dai di yo di lo nga di ngi dai a jono mi go ya tur yen kida ngadan da kal kal go dran go ya tur ga dai ya yu ru ga dan gre cha dan kal kal gre dran go i kai kida ngadan yo ngi dai ding lu dan wona caga wonde kawli ngana gre fodo ngi dai namru ga habar di yo wate raya kamge mu koy mona wugo dembal mu lagar no mu koy mbalo no yarna gede iba gede ternu na kasara yoni ni ki ga kenno haddo mu koy imuno robli kabinte

0: தெரிந்தாவும் ஒன்னும் வச்சு ஆட்டோ இருக்கு தானே நிக்கவில் தன்னாயி தனக்கான ஜோதம் அபுத்தம் வரோ நிக்கவில் தன்னாயி
1: Saa kuzuia dakika mortofo esa isie kara dechada titrogane saa kuzuia dakika mortofo esa isie musoro bar khazal faylar jo mokanem tagana musukuri tagana gane dakika digra madur ko labaratan dana ko jikimendo no ko jikam ala giso fiche fiche ereke kar fogdo ame dimen andra agredia san fiche kana shukur turk ang dimirinduru kabin teknik da chingana chuki alfred kar mikura da chingana tan sale mahamad sale satu zo sawa sawa odur anjar yagaano sheekh yusuf malle bashir nga goyne saatu zo sawa sawa odur guji sharafar goyne ama mustamina tanda gna kalandrak ade tayno kete nanga umar idris umar rr blan labranyandak ama chatrana logo frikina ama washana allah shafana tanda mani ne jikana allah arham jino assalamu alaikum
2: darda dogar sar dai tham baram thane ju dai tham